கிட்டிய ஸ்வர்க கவாடத்தின் முன்பில் துக்கிதர் ஞங்கள் காய்வாட